0: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. எல்பி தங்க கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்பி தங்க கடன், எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.
1: வறட்சியான வானிலையினால் நீத்திக்கங்களின் நீர்மட்டம் 36% போச்சு. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப் பொருட்களுடன் 181,000 அதிகமானவர்கள் கைது. ஷிரான் பாசிக்கு சொந்தமான மேலும் பல சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் வெளிக்கொண்டிருப்பு. மாதிரி வில்கம்போ பகுதியில் கம்மெத்தவினால் அமைக்கப்பட்ட பாலம் என்ற மக்கள் பாவனைக்கு.
0: பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள்.

0: வழங்குகின்றார் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன் அவர்கள்.
1: யாழ்ப்பாண கட்டடக்கலை மரபிலே சொக்கட்டான் பந்தல் என்பது ஒரு புதுமை சேர்த்த முயற்சி. நல்லூரிலே உள்வீதி பிரகாரம் எங்கனும் சொக்கட்டான் பந்தல் காணப்படுகிறது. சொக்கட்டான் பந்தல் என்பது வில் மண்டபம் என்று சொல்லத்தக்க வகையிலே மூன்று வளைவுகள் கொண்டு அமைக்கப்படுகின்ற வில் மண்டபம். இன்றைக்கு அந்த சொக்கட்டான் பந்தல் அல்லது வில் மண்டப வளைவு பலராலும் கை கொள்ளப்படுகிறது. திருமணம், பூப்பு, நன்னீராட்டு விழா என்று இடம்பெறுகின்ற மங்கள நிகழ்வுகளின் பொழுதெல்லாம் வீடுகளிலே பந்தல் அமைப்பார்கள். இந்த சொக்கட்டான் பந்தலை வில் மண்டபத்தை தான் பிரதானப்படுத்தி வீடுகளிலே அமைக்கின்ற ஒரு பாங்கு இன்றைக்கும் காணப்படுகிறது. இதனுடைய தொடக்கம் எது என்றால் நல்லூர் ஆலயம்தான். 1970 அப்போதிருந்த 10th நிர்வாக அதிகாரி ஆலயத்திற்குள்ளே மிகப்பெரிய கட்டுமானங்களை முன்னெடுத்தார். அதுதான் கோவில் உள் பிரகாரம் முழுவதும் சொக்கட்டான் பந்தலை வில் மண்டப பாங்கினை ஏற்படுத்தினார். ஆலயத்திற்கு ராஜகோபுரத்திற்கு வெளியிலும் கூட வில் மண்டபத்தை சொக்கட்டான் பந்தலை அவர் ஏற்படுத்தினார். அது நல்லூரிலே ஏற்பட்ட மாற்றம் இலகுவாக தொட்டுகை அடையும் என்பதற்கு அமைவாக இன்றைக்கு பல ஆலயங்களிலும் படியான சொக்கட்டான் பந்தல் அமைப்பை காண்கிறோம். அதைவிட இந்த பிரதேசங்களிலே எல்லாம் நடைபெறுகின்ற மங்கள நிகழ்வுகளிலே வீடுகளிலே கூட இந்த வில் மண்டபம் சொக்கட்டான் பந்தல் அமைப்பு இருப்பதை கூட காண்கிறோம். அந்த வகையில் நல்லூர் ஆலயம் இந்த சொக்கட்டான் பந்தல் அமைப்பிலும் பலருக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது என்று பெருமை கொள்ளலாம். இன்று காலையிலே 10:15 வசந்த மண்டப பூசை நடைபெற்று உள்வீதி பிரகாரத்திலே உற்சவம் நடைபெறும். வேற்பெருமான் வள்ளி தெய்வயானை சமேதராக எழுந்தருளுவார். மாலையிலே 4:45 வசந்த மண்டப பூசை நடைபெற்று தொடர்ந்து 6 வேற்பெருமான் மயில் வாகனத்திலும் வள்ளி தெய்வயானை தேவியர் இருவரும் ஒரு சாத்துப்படியிலே அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி 6 சரியாக வெளிவீதிக்கு வருவார்கள். 6:45 உள்ளே செல்வார்கள். 7 அர்த்தசாம பூசை நடைபெற்று நடை சார்த்தப்படும். அந்த வகையில் இன்றைய திருவிழாவில் கலந்து கொண்டு இன்பம் பெறுவோம். அலங்காரா நல்லூரா.

சந்தோஷமான காலை பொழுதில் உற்சாகமாக சக்தி கூட நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கீங்க. அடுத்த குட்டி ஸ்டோரிக்கான நேரம். ஒரு அடைந்து போன சாவியின் கதை இது. ஒரு இரவு பொழுது மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. ரேஷ்மான சொல்லக்கூடிய ஒரு மாணவி பரீட்சைகளுக்காக படிக்கிறதுக்காக நூலகம் போயிருந்தாங்க. நூலகத்துல இருந்து அவங்க வெளியில வரும்போது நேரம் போயிடுச்சு. வீட்டுக்கு கடகடகடன்னு போயிட்டு கதவு திறக்கிறதுக்காக சாவிய தேடுறா தன்னுடைய பையில இருந்து. ஆனா சாவிய காணோம். யோசிச்சு பாருங்க, கும் இருட்டு, அட மழை, அந்த இடத்துல மனுஷங்களோட நடமாட்டமே கிடையாது. அவளுடைய உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. பயம் அவளை ஆட்கொண்டது. சாவி போச்சு, இப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள போறது? இல்ல, நான் அவ்வளவுதான், இங்கே நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவளுக்குள்ள. அவ அவ்வளவு பதட்டத்திலயும் ஒவ்வொரு இடத்தையும் பயங்கரமா தேடுறா. கைப்பை, பாக்கெட், பாதை வழியா தேடுறா. ஒரு இடத்துலயுமே இல்ல. சில நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப கழிச்சு போய் உட்கார்ந்துறா. ஆனா அதே நேரம் அவளுடைய மைண்ட்ல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது. நான் சாவியை தேடுற இடமே தவறா இருக்கலாமே, நான் ஏன் இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கணும், நான் வந்த பாதையில தேடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சாவ மறுபடியும் நூலகம் இருக்கிற வழியில போறான்.

0: weekend, Shakti FM.
1: Time for news.
2: அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடக வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி, ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.
5: இதோ தகவல் போட வேண்டும் பத்திரிகையில். என்எல்பி மூலம் கையிலே காசு, ஒவ்வொரு நாளும் 500,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசுகளுடன் ஒரு இலக்கத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் பரிசு. தேசிய ரத்தர் சபை.
6: நியூஸ் பாஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
7: நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு நாம் இணைந்திருக்கின்றோம். செய்தி ஆசிரியர் ரோய் ஜெரோம் துஷான், வாசிப்பவர் செல்லசாமணி லோஷன்.
8: தெற்காசியாவின் மிக பிரம்மாண்ட பாதணிகள் கண்காட்சி கே பிளஸ் கொழும்பு சர்வதேச பாதணிகள் விற்பனை நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கொழும்பு சர்வதேச கண்காட்சி சம்மேளன நிலையத்தில்.
9: உங்கள் கனவு முச்சக்கர வண்டியை இன்றே பெற அசெட் லைன் ஃபைனான்ஸ் அலையுங்கள். 0114-7100, 23 ஆண்டு கால நிகரற்ற நம்பிக்கை.
7: வறட்சியான வானிலையினால் நீர்த்தேக்கங்களின் நீர் மட்டும் 36% வீழ்ச்சி. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப் பொருட்களுடன் 181,000க்கும் அதிகமானவர்கள் கைது. ஷிரான் பாசிக்கு சொந்தமான மேலும் பல சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் விழிப்புணர்வு. மாத்தலை வில்கமுவ பகுதியில் கம்மந்தவினால் அமைக்கப்பட்ட பாலம் என்று மக்கள் பாவனைக்கு. இலங்கை ஈட்டு எறிதல் வீரர் ரமேஷ் தரங்கவுக்கு டயமண்ட் லீக் மெய்வலுணர் தொடரில் மற்றும் ஒரு முதலிடம். சிறுவர் உரிமையை மீறிய குற்றச்சாட்டில் அமெரிக்காவுக்கு $400 மில்லியன் அபராதம் செலுத்த டிக்டாக் இணக்கம்.
6: தலைப்புச் செய்திகள்.
2: வழங்கியது Fashion Bug Holiday Deals. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிட்ஸ் ஐட்டம் ஒன்றை வாங்கினால் மேலும் 2 ஃப்ரீ. பெண்கள் ஆண்கள் சிறுவர் சீருடைகள் மற்றும் டாய்ஸ்களுக்கு 20% வரை தள்ளுபடி. Fashion Bug, வாழ்க்கைக்கு ஒரு புது வடிவம் தரும்.
7: போதிய மழை வீழ்ச்சி கிடைக்காவிடின் எதிர்வரும் பெரும்போகத்திற்காக பெரும்பாலான நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நீரை வெளியிடுவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சுமார் 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். தற்போதுள்ள நீர்க்குழலுபு சிறுபோகத்திற்கு போதுமானதாக இருந்தாலும் பெரும்போக விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு போதுமானதாக அல்லவெனவும் அவர் கூறினார். அம்பாறை, மட்டக்கிழப்பு, திருகோணமலை மற்றும் முடநாகரை மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 22-23% வரையில் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பகுதிகளில் போதிய மழை வீழ்ச்சியின்றி விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். மகாவலியின் கீழான 29 பிரதான மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின்

அறிவித்துள்ளனர். ஐஸ் போதைப்பொருடன் 72,190 பேரும் போதை மாத்திரைகளுடன் 5,731 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வழிப்புகளின் போது பாதுகாப்பு பிரிவினால் கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் அளவு 1,246 கிலோகிராம் ஆகும். 4,897 கிலோ 944 கிராம் கஞ்சா மற்றும் கேரள கஞ்சாவுடன் 268 கிலோகிராம் 459 கிராம் கொக்கைன் மற்றும் 756 கிலோ 559 கிராம் ஹயஷ் மற்றும் குஷ் போதைப் பொருட்களும் 998 கிலோ 666 கிராம் ஹைஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது. பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கு சொந்தமான மேலும் பல சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பொர்லஸ்கம்புவ பகுதியில் ஷிரான் பாசிக்கு சொந்தமானதான 2 வீடுகளும் தொலைபேசி விற்பனை நிலையங்களும் இருப்பதாகவும் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மெரைன் டிரைவ் பகுதியில் ஷிரான் பாசிக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் தொடர்பிலும் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது அண்மையில் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்தன. ஷிரான் பாசிக்கின் அனைத்து வங்கிக் கணக்குகளையும் பரிசோதிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டிலிருந்து தப்பி சென்று டுபாயில் தலைமறைவாகியிருந்த ஷிரான் பாசிக் அங்கு கைது செய்யப்பட்டு கடந்த 14 தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அரசு துறையினருக்காக தற்போது நடைமுறையில் உள்ள ஆன்லைன் மூலம் ரயில் சேவை பருவச்சீட்டு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமையை தனியார் துறைக்கும் விரிவுபடுத்துவதற்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்தாயக்க தெரிவிக்கின்றார். தனியார் துறையினருக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த முறைமையை விரைவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவழி மோட்டார் சைக்கிள்களில் பயணிப்பதற்கு பாதைகளில் தனியான ஒழுங்கை ஒன்றை வேறுபடுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வேதி விபத்துகளினால் வருடாந்தம் உயிரிழக்கும் 2,700 மேற்பட்ட மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக விசேட போக்குவரத்து வீடு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வீதிகளை அமைப்பதற்கும் பாலங்களை நிர்மாணிப்பதற்குமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதிலும் கவலையீனமான வாகனங்களை செலுத்துவதினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதில் பிரச்சனைகள் தொடர்ந்தும் நிலவுவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். வீதிகளில் கவனக்குறைவாக வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். கவனக்குறைவாக வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதே வாகன திருட்டுகளுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வூட்ல தெரிவிக்கின்றார். வாகனங்கள் திருடப்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அல்லது 118 அல்லது 119 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்தனர்.

நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்புள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: சக்தியின் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான புத்துணர்வான காலை நேரம் வணக்கம். விடைந்திருக்கும் இந்த அற்புதமான காலை வேளையில சக்தியின் வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் ஸ்பெஷல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய நாள் நீங்க கண்டிப்பா நினைத்த மாதிரி நிறைவேறும். நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதே எண்ணங்களோட நீங்க வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணி இன்றைய நாள் கண்டிப்பா ஆரம்பித்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பச்சைக்கிழி பச்சைமா நம்ம எல்லாருடைய ராசிக்கும் பலன் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான பலன் சொல்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம்.
1: விஷயத்திலையும் பயம் ஏற்படும். துலா ராசி அன்பர்களே, நாலு பேர் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்ட முதலுக்கான லாபம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை முடியும்.
2: பச்சை கிளி பச்சை அம்மா.

பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருப்பது கிருபையின் இமானனையின் உண்டாக. ஆம் பிரியமானவர்களே, அருமையான பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே வழங்க இருக்கின்றோம். அடுத்த பாடலாக ஒன்று நண்பர் என்று அருமையான பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளோடும் எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது www.kirvefm.com இல் உள்ளது.